தவிரி கேற்றிமேம் பிசு சொரின சக்ப ரதன் குமார்லோய் தும்பம் சைரிங்ப மதமிஷே குதல்கனி சுபதலைசரி ஹமம் சதானந்தன சக்ப இவோம் சா லாங் புகழாப்பும் சைரிங்ப மதமிஷே சௌகந்த விநாங்க தாசதன சௌருப்ப சிம்ல சேரிய

0: சனா தம்பி.
1: கண்ணா அதா
0: ஐசே நங்கு நபலாயினே
1: கரி லைரே தாதா
0: ஐன ஹாய்கே தௌரிசே யம் சம்னா ஹாய்கே தௌரிபனிகோ நங்ன யானிங்ரே தல்லி ஹெக்த ஹாயோ
1: கரி வாபம்னோ தாதா
0: ஐகிசி லான லௌகனு கோய்பேமா
1: கரினோ ஹெக்த ஹாய்பியோ
0: நகோய் இப்பாம் மனாக்தா சமூலேம்ப கௌப நுபா மச்சாமா நங்கோந்த ங்கௌஜப அம்மா லை லேஹோப்ரா
1: லேஹோவனே ஹவாய் மதோங் கயா ஜாப நதேதா அதோ கைதோரகே தாதா
0: நங்க நஹான்வாய் மதோங் கயா சாதியே நஹைரிதோ அதுதகி ஹௌஜிக்னா நங் கைனபகி நேதனா நயாம்னே ஹெஞ்சில் லௌரேபு
1: மீகி மீகி வாக்கல் மீகி மீகி மவோங் தாரே ஐகோய்ன கரிபு தௌகனே
0: அதுகி மதாங்தனி பியமா ஐன ஹைகதௌரிசே மானா நங்சி அமுக்தங் உன்னரகா மாகி மவோங் கரமகைதி பகதவ மாலிபா ஜும் இபுங்னகோ சம்ஜில்லபதா ஐ மாபு நோமா ஐகோய்த புரக்கே நங்னா மினம்ப வாஹி கரா குதமோய்ன ஹைரபதகோ
1: ஹோய்தா ஹைபி
0: அந்தக் மபோகிதி லைபக்ன தம்லம்ரே ஹையங் போக்த துங்னரசிகா ஹைபா நங்ன தோக்பா ஐ சும் வாரி சாபத நங்க அமுக்தங் உன்னரகதி கர பகதவ மாலிபா
1: கண்ணரசேதா
0: நங்கு மங்கொண்டு சேம்பகி வாதி நே கோயிசி சும்ன வாய் மங்க தரா ஹைஜில்லாவ பகதிர கண்பகி வாணி
1: ஹோய் மவுங் எங்கசேதா
0: ஹோக்சு ஹாய்ப்பசி கோய்பே சம்னி நங்க தல்லதினே தள்ளி ஹாயு
1: தாதா அம்மாகி வாணத்தபத சம்ன வாய் மரி மங்க காய்பு கைதவே
0: ஐபுங்கோ ஏ சங்கோ சங்கோ சங்கோ லெங்சலோ லெங்சலோ லெங்சலோ தாதா பாமோ பாமோ சமூலிம்பா சங்கோ ஹோய் ஐமா ஹை சனா தும்பிலை ஹே ஹா சனா தும்பிலை தாதா ஐ ஐ சல்லகே தோ ஐ யூனி பிங்கோ உன்னனி உன்னனி எதன ngao உதன லைரே எதுக உன்னவல ஆகாண்ட சல்லகே ஐசிபோ ஹை பாமோ
1: தாதா ஐ சாசி கைனும் தோரேவா கைனும் ஐ தபா காசி மிஹுன் தங் சோகி தாதா ஐ சலோர கே யாரோ யாரோ சக் பயாரோ சக் தாதா தாதா ஐ யோக்ஸரே இதே மா லெக்சலோ லெக்சலோ ஐனே நன்னமத ஜா கதங்க நதங் நபாய் தஹுரன் தாதா ஐமா ஆ கம்தௌரிகே நுங்காயிரி வனத்ரோ நுங்காயிரி உனதபசு ஜஹி பனயாமமனி
0: ஜஹி அஹும் தாமரி நுமித் கரா ngarang phau budanang na luhong khibadagi numik kumar thuini unadare haima yang kum na parami mada aigi thau ne ta samulem ba ai khoyani kainaba se ai su yam na nungai te ai su nungai te ngasi ta kwak po hoi da lakani na haibatai tan jare amuk tang unaraga sengdok na gena lakpani
1: சிங்கோங்னசே ஐயாய் சிங்கோப்பாய்பாபு ஐகோயனி ஹந்தக் மபோக்சிமகிதி லைபக்த தம்லம்ட்ரேதனா ஹையமுகி மபோக்தோ ஒய்னா தொங்னரசே ஹையமுங் மபோக்தோ ஹாய் அதோ ஆலைரை பாக்தா சக்கங்னனபா சி சிசிம்தலக்சன்பியோ கைனுசிபோ சிமுதலக்சன்பியோ கைனோபா குதை அராங்பா கைதோனோபா சிசேலகனே லைரை பாக்தா ngai பிரமோ ஆலைரை பாக்தா
0: ஹாய்
1: அதோ ஹந்தக் மபோக்கிதி ஐசே கேக் போக்மின்னபா நஜல் மங்னி ஹாய்ன கன்பியுகோ ஜெராவுபகி குதோல்னி கைனோமுகபைஸ்னா சே கப்கனோ கப்கனோபா சே கப்கனோபா சே ஐவா ஹாய்கேபா ஐசே லைபக் பதனா லைங்காகி தபக் அமசு தௌரே
0: நங்பா
1: ஹாய் தோலோப் சாரே அதுனா சிசியம் தக லௌசின்பியோ
0: சினுக்கையா
1: யாம்தேபா லுபாலி சிங்கம்பக்தனே